0: ஆகமாக்கும் அப்பாது.
1: ஹத்தே ஹத்தே ஹத்தே ஹத்தே டேர் அம்மந்த நமக்குமா டேரோ டேர் ஜாத்து சுக்ரியா ராலே ப்ரோக்ராம் கிம் ஷர்கத்துக்கும்
0: அந்த خیر நமத் கே ஹஸல் லகு ஜமானுன த ஃபர்மாயிஷ் கும அர்சி இக்பாலி பூர்ணு லகு யதாசு நல்லு விவரா
1: கம் யவு
0: த خیر நமத்
1: خیر நமத்
0: நகல சத் ஜாம் கவ பத மயின் புமா பமா
1: ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓக